அதி காஃபிர் வெத்தி மன் ரஸ்கலாங்க ஆயத்த தொகு குள மீஹுன்னி நரக வந்த வெறின்னு அதி ஏவுரங் ஏ நரக அபத தெமிதி வேகுட்டே.

ரஸ்கலாங்க தியபா மீஹுங்க கிபைங் கஷவர் வெகிம்வா அஹமது ஹிப்பவா தியபா மீஹுங்க பொலா திமா மச்ச தூர் ஃபர்பத உஃபுல்லவி ஹிந்து ஹந்து மகுராஷே எஹிந்து திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுன்னங் இங்கே வீமே தியபா மீஹுன்ன திமன் ரஸ்கலாங்க தெவ்வி இச்சுக்கா எபஹி திமன் ரஸ்கலாங்க ஃபொத்துகா தியபா மீஹுங் கதயங் ஹிஃபாட்டாஷே அதி எஃபொத்துகாவா கொய் தியபா மீஹும் ஹந்துமகுராஷே எயி தியபா மீஹும் தக்வா வெருமட்டகே.

0: வீடியோ பாக்கியோ அமதத்தை பாட்டம் வாணி கௌமுக அக்கா திருப்புற முகா கௌம சலாம புறமுகா கௌமுகி அமன் அமாங்கம் விலகிட்டு முகா கௌம தெதிரிமுக வசாத்தின எவ்வஸ் குஜக்கி கௌம கத்தார் வாணி குஜ நோங்கமா எவ்வஸ் குஜக்கு அமில்ல பேதே அவரும் கூட கொம்மை குஜக்கு விஸ்வம் ஜெயினி கௌமுக முஸ்தகு பலக்கமா ஏ கௌமக்கு எவாய்க்கு அம்மத்திகா உன்னை ஜனங்க திருவுளை வாய்க்கு எவாய்க்கு பினாபுரி கோத்தக்க எவாய்க்கு கௌமுகி கஞ்சத்தை தானேமா கியவாகிவே புதின்ன ரங்கள் விஸ்வம் வி சன்னானி எ புதின்ன ரங்கள் ஹியால்தா விஸ்வே நேமா எ புதின்ன அவது சுகூலுக்கு பராத்து ஹாசக்கு டீச்சரும் கியவாதி முதரிசும் ஹம வர கிண கிணாங் எ வஸ் அந்தாங் கொதி எ குதிங்க ஹியாலா விஷ்ணு கௌமதிக்கு லோபி பாபையாக்கா ஹதந்தி ஏறும் கௌமதிக்கு லோபிவிக்கு நோனியாக்கா கௌமுகி முஸ்தகுபல் பினா நுக்குரே வேணி கௌமுகி முஸ்தகுபல் குறிமாக உஜாலா வாணி எகுதிங் கௌமுதிக்கு லோபி வேணும் எகுதிங்க ஹிதுகா உண்ணாகரி முஜஹேனே சிவன்னாமின் ஹம வசீஃபாய் ஹோதுமுகி வேணுமுகாய் மிக்கியா வாணி ஹர்பண்ணா வீய ஹர்பங்க வசீஃபா அதா கொக்கிங் ஹர்பண்ணா திரிவுல ஏ விஷ்ணு என்னோ எகுதிங்க உண்ணம் வாணி எகுதிங்க விஷ்ணு உண்ணம் வாணி கௌமுகி குறிமகு பட்டம் குரானி கீனெத்தோ கௌம சாதாஹுரி கொங்கு தெத்தோ திமன்னகி பராத்தும் கௌம கொஜ்ஜமே நிக்கும் கமெத்தோ கமிக்கால கமிங்க ஜெஹி ஜியா திமன்னாமிங்க அமில்ல பிராண குருவாம் வாஞ்சவுன கௌமட்டக்கா தீனட்டக்கா வெஜ்ஜியா திமன்னாமி பஸ்கிஹிகி நுமானேக்கமா ஏ கௌம தேக்கு லோபிவா குதிங்க ஹிதுவா எக்கந்த தவுனானேமாய் கௌம தேக்கு லோபிவா குதிங் வினா குரன் ஜெஹேனி அல்கணுமே மேம்பசாங் இக்குதிங்க உன்ன வாஹகத்தக்கா கௌமுக அத்தோலும் கந்தத்த கொப்ப அத்தோலும் கந்தத்த கௌமா தெக்கிற கொப்பாரி கொத்தா கௌமுதைக்கு லோபிவாமியும் கௌமு குறிய கெந்தி மட்டக்கா குரா மசக்கெத்தக்கா எங் கௌமு தக்குகா எவாய்க்கு கௌமுகி குறிமா குஜாலா குரன் எவாயா குமிஷ்ணா விஷ்ணு அவது வெஸ் குஜாக சிக்குண்டிய லஹர்பு எவஜெஹே எவாஹக ஹர்லவ்வா கொத்தக்கா வாஹக தக்கம் கேத்தெரின்னா சுக்கோலு மாஹவுலுன்னா முச்சித்தமழகா ஹிங் வெஸ் பத்தலவும் தக்கா கந்தத்தக்குகா எம்மே புரத்தமா தீன் நோய் பதிங் உண்ணமான கௌமு
1: குதிங்க ஹித்தக்கு கௌமி லோபி உஃபெதே கொத்தக் குதின்னா வாஹக தக்கா கௌமு முஹிம்முவா மிம்மர் குதின்ன புனதினுமுக முஹிம்மு கந்தம் லாய்ஃபா குறி கௌமி தாரே அழகுண் மிங்க சகாஃபெ குதின் அங்காதினுமக்கி ஹம கேமஸ் குதிங்க ஹித்துக கௌமுக முஸ்தக்பலாமது விஷ்ணுமுக ஷவுகு உஃபெதேன கமே கௌமு மியதா ஹமியா கெனாவு மண்வத அவும குரவுணும செக்கெத்தக்கா ஃபாஹக்கொல்லவே கௌமி அப்தோலுங்க ஜிஹாதுக வாஹக தம்மி குதின் ஹம கியா தேன் ஜெஹே வாஹகத்தை அழகுண் மிங்க சகாஃபத்த லோபி குரங் குதின் நங்க தஸ்கொத்தேன் ஜெதே ஃபெனே தெத்தோ மஞ்சர்
2: தம்
1: முஸ்தக்பலாமது

வெறி ரஸ்கலாங்கியா பத்தல்வானே பயக்கமாய் எகலாங்க ஹதரத்தங் எம்புரி ருஜூ அவனை பயக்கம் கஷவருக்கு யகையும் குறாமி உன்னே.

ரஸ்கலாங்க தியபா மீஹுங்க கிபைங் கஷவர் வெகிம்வா அஹமது ஹிப்பவா தியபா மீஹுங்க பொலா திமா மச்ச தூர் ஃபர்பத உஃபுல்லவி ஹிந்து ஹந்து மகுராஷே எஹிந்து திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுன்னங் இங்கவீமே தியபா மீஹுன்ன திமன் ரஸ்கலாங்க தெவ்வி இச்சுக்கா எபஹி திமன் ரஸ்கலாங்க ஃபொத்துகா தியபா மீஹுங் கதயங் ஹிஃபாட்டாஷே அதி எஃபொத்துகாவா கொய் தியபா மீஹும் ஹந்துமகுராஷே எயி தியபா மீஹும் தக்வா வெருமட்டகே.

0: அப்துல் கனி, அகமது அப்துல்லோ, முகமது நாயிம், அகமது சமீர், இப்ராஹிம் மைசான், மூசா யாமின், அதி அகமது ஹுசேன் ஹுசாம் மாஜியாகி குளுந்திர மிஹார் ஆஸ் மடக்கொள் நியூரேட்டும் ஃபஷனி மிஹா ஹிசாபும் குளும் குறிய கந்தா கணிஸ் மட்ட காரணம் வாசிஃபு அஹவால் கொல்லாம்.
1: சுக்ரியா ரமீஸ். கப்பினஸ் கப்கே ஃபைனல் மெச்சுகே குளம் ஃபிஷ் மட்டக போக்காரி மடக்கொள்ளாக நியூரேண்ட்கே கோமேஸ் டி சில்வா, கோமேஸ் ட சில்வா மடக்கொள்ள அண்ட் நம்பர் பாத் குரிய ஜெயதனி குரியங்க ஸ்மிதன் ஹோஸ் கிரிஃபனுவா அதுபோல அரிமதி இருபத்தி ஃபாத் ஃபனஞ்சம் போல தூய ஃபாரன் கோமேஸ் எவருக்கு ஃபாத்தும் மாஜியாகி கேப்டன் சமூ குரிய கொஞ்சம் கொல்ல தீர்த்தி குரிய குணத்தை தீஃபன் குரிய ஃபனுவா அதுபோல் மெதுன அக்காரி அரிமதி தீ கொத்து ஸ்பேர் லிஃபேலும் மாஜிய ஷிஃபாஸ் பேக்கோட ஃபஹாத்த ஜெசாலி நிக்கோலா கொண்டோ கொல்ல ஃபஹாத்தும் ட்ரைவ் கோயிச்சு எனக்கு குறிய நிக்கோலா நிக்கோலா போல தான் குறி ஜேலா ஃபாஸ் ஹாஃப்க்கு மிதாஸ் ஜேலா குறி ஃபோனுவா மசே குறிய ஃபோனுவா அது போல மாற்றி மாற்றி மெதும் ஹோஸ்கு தாண்டி போல தூய் ஃபாரன் நிக்கோ தெரியும் கொண்டோ கொல்ல ஹேண்ட் நம்பர் மாஹூதி எனக்கு போல அத்லாஃப் அல்பாட் அத்லாஃப் குறிய திஃபா ஃபோனுவா போல கோர் நட்டுவா வதே சென்டர் வெட்டுனி போல் இவனி ஃபஹாத்தா கொண்டு ஃபேஜனக்கு சென்டர் சென்டர் குடிக்க மாத்தி மாத்தி ஃபோனுவா அது போல் தூய் ஃபரான் நீ கொடுத்துருக்க நம்ம போல் தீ கொத்து கொஸ் பேர் கோனர் கணக்கு ஸ்கூமித்து மடு கொண்டு கொடுத்துரு போதுக்கு ஜெயில டெமினட் குலை டெமினட் குலை டீம் எவ்வி டீம் கல்லான ஜெய் நீர் நடுக்கு தேவன கோனர் மெச்சுக்கு தேவன கோனர் இருதே கொண்டு காணும் நகனி நீரண்டு கோண நகாயரு மாஜே ஏற தெரிய நீரண்டுக்கு ஹக்குளும் தெரிய வதே வெத்திபி லிஃபே கோணர் நகனி சென்டே சென்டே நகாந்தி கோண ஏற தெரிந்தால் போதும் குறை ஃபனுவாது போல கோல் கோத்தி ஃபனுஜே ஃபேஸ் ஃபுலம் ஃபாத்தே ஏற பேரும் ஐஹமல் பண்ணி மாஜியா

0: வாடி ஈலான் பனுவாலி போல கீப்பர் சுகுதி கீப்பர் ஃபைஸ் சுகுதி கேரக அம்தான் ஹூரி தெக்குன் தெரி ஏக்கி எங்க அமைக்கு போல மசே குறி ஈலான் பனுவாலி போல தீகோ தோஸ் கோதுகை ஹுல்ஃபாத் கணம் வணி மாடுமானும் கவுண்ட் ரேட்டே உகா தீபுன் ஃபுருசத்துக மாசியான் கோது ஜெயி மே நதிஜாகி மாசியா ஏக்கே நீவுரண்ட கல்தானன் ஜெயி தீம் மினட் குளைவா ஏக்கசமான் குறிக மாசியா
1: Goal for Mazia Sports and Recreation by jersey number 9, Mohammad Ilan Imran.
0: The natija ki niran vedensia ekhe niran manu Mazia ekhe niran kadalnu je. The Mazia ke furtam match ke furtam goal Mazia ke kaame ko dini Ilan. Var reet ko Ilan ko serte vadilaf ko met madukula anti ko te natwa keepers nukuti கீப்பர் நட்டு ஜஸ்தாதி கோலத்தை ஜஸ்தாதி போல மாடுமானு சுருளம் கோஸ்து புலம் ஃபாத் காணவாணி ஃபாத்து நீரண்டு குளத்தேன் போல அத்தாக் அம்தான் அம்தான் தீர்த்தம் குறை ஃபுணுவா அல்லாஃபி மெதுவாக

0: A world of rewards with the first Sharia-compliant credit card in the Maldives.
1: கடும் எந்த பாருங்கள் தேடிய ஸ்பினட் மீ திவேராஜ் கேட்டோம்.

0: ஜியா, ஜியா கீழே வை.
1: ஜியா, தேவ்ளு தேவ்ளு ஜிவி தேவ்ளு தே கொக்கறியா சியா கந்தகே.
2: பாப்பா, மிஹுரே அகாமே கூறி ஜியா.
3: கீகே?
2: ஆ மாமா, மிஹுரே அகாமே வத் கூறி ஜியா. மம்மே அப்பே அபத ஜுவாபுகோ தெபஸ்வாதி ஜியா என் ஹீவி.
4: ஜியாவை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயல்கே பேரண்ட்ஸே மம்மே அப்பே டிவோர்ஸ் வேதானே. எஹெம்மகே மம்மமே ஜுவாபு நுகுரே தோ ஜியா மிஹுரே அகாமே கூறி.
3: ஜியாது
1: நீங்கா ஜியா நீங்கா அபத்